0: எனக்கு போட்டோம், கண்டிப்பா அது போட்டாலும்.
1: The caller could be outside. It's possibly a Zalvern Harrison.